0: Spectrum TV makes sports easy, so I never miss. Never miss a homer. Never miss a home field hat trick. Never miss a goal line stand inches from the end zone. Never miss an end-to-end, tic-tac-toe, top-shelf snipe. Never miss a downtown buzzer beater for the championship win. Get your favorite streaming apps included at no extra cost with Live TV. It's one plan, one price, one place for all your sports. For details, visit SpectrumTV.com.
1: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online, and on radio.
2: இது SBS Tamil. மொபைல் இணையம் வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
3: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 8ஆம் தேதி சித்திரை திங்கள் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கொமரேகள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு

0: If you love to travel, Capital One has a rewards credit card that's perfect for you. With the Capital One Venture X card, you earn unlimited double miles on everything you buy. Plus, you get premium benefits at a collection of luxury hotels when you book on Capital One Travel. And with Venture X, you get access to over 1,000 airport lounges worldwide. Open up a world of travel possibilities with the Capital One Venture X card. What's in your wallet?
1: Terms apply. Lounge access is subject to change. See CapitalOne.com for details.
2: மூலம் சேகரிக்கப்படும் தரவுகள் பள்ளிகள், சுகாதார சேவைகள், போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டமிடலுக்கு பயன்படுவதுடன் ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை குறித்த ஒரு முழுமையான சித்திரத்தையும் வழங்குகின்றன. இந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடிக்க பொதுமக்களுக்கு இணையம் மற்றும் காகித படிவங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் வழங்கப்படும் என்று ஆஸ்திரேலிய புள்ளியியல் துறை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் காசா போரிற்கு ஆயுதங்கள் வழங்கியுள்ளதாக கூறப்படும் நிறுவனங்களில் ஆஸ்திரேலியாவின் ஃபியூச்சர் ஃபண்ட் கோடிக்கணக்கான டாலர்களை முதலீடு செய்துள்ளது என்பது வெளிப்பட்டதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா சர்வதேச சட்டத்தை மீறியதாக கருதப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய ஃபியூச்சர் ஃபண்ட் முதலீட்டு அறிக்கை ஒன்றின்படி ஃபியூச்சர் ஃபண்ட் இஸ்ரேலின் ஆயுத நிறுவனம் எல்பிட் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தில் 8.6 மில்லியன் டாலரும் இஸ்ரேலிய விமானப்படைக்கு போர் விமானங்களை வழங்கும் லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தில் 13.6 மில்லியன் டாலரும் முதலீடு செய்துள்ளது. சர்ச்சைக்குரிய ஒரு எரிவாயு திட்டத்திற்கு பெட்ரல் மற்றும் விக்டோரியா மாநில அரசுகள் அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படும் வேளையில் முன்மொழியப்பட்ட எரிவாயு ஏற்றுமதி வரி தொடர்பான தங்களின் இறுதி அறிக்கையை வெளியிட கிரீன்ஸ் கட்சி தயாராகி வருகிறது. இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
3: SBS நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
2: SBS பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
4: SBS ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
5: SBS ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
6: SBS several billion stories.
3: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2: நேயர்களே, SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக SBS சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு SBS ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது,
7: I get to see all the stores, go shopping, go on the fun rides, and just spend time with my family and friends. I think it's just an excuse to dress up and have fun.
8: நிஜமாலே நம்ம ஊரில் வந்து ஒரு திருவிழா நடந்தால் எப்படி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நலம் விசாரிச்சு, அதே ஃபீல் தான் வந்து இங்கேயும் கிடைக்குது.
2: சிட்னியில் சித்திரை திருவிழா நிகழ்வின் போது நம்மிடம் கலந்துரையாடியவர்களின் ஒலி தொகுப்பு ஒலிக்க உள்ளது. அதோடு குயின்ஸ்லாந்து தமிழ்ச்சங்கத்தின் 20ஆம் ஆண்டு விழா குறித்த தகவல் பரிமாற்றமும் ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணியில் முதலில், சிரியாவில் பல ஆண்டுகளாக அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த IS தொடர்புடையதாக கருதப்படும் சில ஆஸ்திரேலிய பெண்களும் குழந்தைகளும் ஆஸ்திரேலியாவிற்கு நாடு திரும்பியுள்ளனர். அதில் சிலர் கைதாகியுள்ளனர். இந்த வருகை தேசிய பாதுகாப்பு, மனிதாபிமானம் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு குறித்து ஆஸ்திரேலியாவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றிய செய்தியின் பின்னணியை முன்வைக்கிறார் மகேஸ்வரன் பிரபாகரன்.
9: சிரியாவில் பல ஆண்டுகளாக அகதி முகாம்களில் வைக்கப்பட்டிருந்த ஐசிஸ் எனப்படும் இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக கருதப்படும் சில ஆஸ்திரேலிய பெண்களும் குழந்தைகளும் ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பியுள்ளனர். இந்த மீள்வரவு நாடு முழுவதும் பெரும் அரசியல், பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமானம் தொடர்பிலான விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குழுவில் 4 பெண்களும் 9 குழந்தைகளும் இடம்பெற்றிருந்தனர். அவர்கள் சிரியாவின் அல்ரோஜ் அகதி முகாமில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தனர். IS அமைப்பு வீழ்ச்சியடைந்த பின்னர் 1000கணக்கான வெளிநாட்டு பெண்களும் குழந்தைகளும் அந்த முகாம்களில் சிக்கி தவித்தனர். அவர்களில் சிலர் ஆஸ்திரேலிய குடிமக்களாக இருந்தனர். இந்த பெண்களில் சிலர் தங்களது கணவர்கள்

0: பின்தொடர்ந்து 2014 முதல் 2016 வரை சிரியா சென்றதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அப்போது ஐஎஸ் அமைப்பு சிரியா மற்றும் ஈராக் பகுதிகளில் கலீபகம் எனப்படும் தன்னாட்சியை உருவாக்கியிருந்தது. உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் அந்த அமைப்பில் இணையச் சென்றனர். இந்த குடும்பங்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சிரியா முகாமில் இருந்து வெளியேறி டமாஸ்கஸ் நகரத்திற்கு சென்றனர். பின்னர் கட்டாரின் தோஹா வழியாக சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களுக்கு விமானங்களில் வந்தடைந்தனர். சில பெண்கள் விமான நிலையத்தில் ஊடகங்களிடம் பேசிய போது, எங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே திரும்பியுள்ளோம் என்று தெரிவித்ததாக ABC செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவுடனேயே பெடரல் காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. சிட்னியில் வந்த 32 வயது பெண்ணொருவர் தீவிரவாத அமைப்பில் உறுப்பினராக இருந்ததாகவும் அறிவிக்கப்பட்ட போர்ப்பகுதிக்கு பயணம் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார். அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். மெல்பேர்னில் வந்திறங்கிய இரு பெண்கள் மீது இன்னும் கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றங்கள், அடிமைத்தனம் மற்றும் அடிமை விற்பனை தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வழக்கில் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய அம்சம் யசீதி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் குற்றச்சாட்டு. அவர், "நான் அவர்களுடைய அடிமையாக வைத்திருக்கப்பட்டேன்" என்று தெரிவித்துள்ளார். ஐஎஸ் அமைப்பு யசீதி பெண்கள் மற்றும் சிறுமிகளை அடிமைகளாக பயன்படுத்தியதாக உலகளவில் ஏற்கனவே பல ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. தற்போது ஆஸ்திரேலியாவிற்கு திரும்பிய சில பெண்களும் அந்த செயல்களில் தொடர்புடையவர்களா என்ற கேள்வி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பெண்கள் குறித்து 2015 முதல் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வந்ததாகவும் ஆபரேஷன் குராஜோங் எனப்படும் விசாரணை நடவடிக்கையின் கீழ் பல ஆண்டுகளாக ஆதாரங்கள் திரட்டப்பட்டதாகவும் பெடரல் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: Operational planning for these matters started in 2015. All I can say is safety of the community is the number one priority for all agencies involved.
0: இந்த நிலையில் குழந்தைகள் குறித்து அரசு வேறு அணுகுமுறையை பின்பற்றுகிறது. இந்த குழந்தைகள் எந்த குற்றத்திற்கும் பொறுப்பல்ல என்பதால் அவர்களுக்கு மறுவாழ்வு மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு உதவிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உதவி, உளவியல் ஆலோசனை, கல்வி மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு மறுசீரமைப்பு திட்டங்கள் ஆகியவற்றில் அவர்கள் இணைக்கப்படலாம். விக்டோரியா மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசுகள் இந்த குழந்தைகளை சமூகத்தில் மீண்டும் இணைக்கும் பணிக்கு தயாராகி வருகின்றன. பெரும்பாலான குடும்பங்கள் மெல்பேர்னில் குடியேறலாம் என்றும் ஒரு பெண்ணும் அவரது குழந்தையும் சிட்னியில் தங்கவுள்ளனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மீள்வரவு அரசியல் ரீதியாகவும் கடும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. எதிர்க்கட்சிகள் தேசிய பாதுகாப்பு முதன்மையாக கருதப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. கடந்த ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களின் பின்னணியில் தீவிரவாதம் தொடர்புடையவர்களை மீண்டும் நாட்டிற்குள் அனுமதிப்பது ஆபத்தான முடிவாக இருக்கலாம் என்று சிலர் எச்சரித்துள்ளனர். ஆனால் மனிதகுரிமை அமைப்புகள் மற்றும் சமூக தலைவர்கள் வேறு கருத்தை முன்வைக்கின்றனர். குழந்தைகள் தங்கள் பெற்றோரின் முடிவுகளுக்கு பொறுப்பல்ல என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர்.
2: I think the thing that we really have to distinguish here is between grown adults and children who have had no say in going overseas. And surely we want them back here in Australia where they can both face the full force of the law and also be de-radicalised rather than over somewhere else in the world where they can be radicalised and at some later date come back. I've found the whole debate, particularly around the children, really, really disappointing. Australian children deserve a second chance.
0: அகதி முகாம்களில் குழந்தைகள் நீண்டகாலம் தங்கியிருப்பது மேலும் தீவிரவாத சிந்தனைகளை உருவாக்கும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். சிட்னி முஸ்லீம் சமூக தலைவர்கள் சிலர், "ஆஸ்திரேலிய சட்டத்தை மீறியவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும், ஆனால் குழந்தைகள் பாதுகாப்பாக வளர வாய்ப்பு பெற வேண்டும்" என்று கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் ஆஸ்திரேலிய அரசின் நிலைப்பாடும் விவாதத்திற்குள்ளாகியுள்ளது. பிரதமர் ஆண்டனி அல்பனீசி தலைமையிலான அரசு அரசு நேரடியாக இந்த பயணத்தை ஏற்பாடு செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளது. இருப்பினும் சிரியா அதிகாரிகள் இந்த குடும்பங்கள் வெளியேற ஆஸ்திரேலிய அரசின் ஒப்புதலே முக்கிய காரணமாக இருந்தது என்று கூறியுள்ளனர். சில பெண்கள் தாங்கள் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்தே ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பியதாக செய்திகள்

0: தெரிவிக்கின்றன. அவர்களுடைய முக்கிய நோக்கம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான எதிர்காலம் வழங்குவதாக கூறப்படுகிறது. இது ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் முதல் குடியேற்ற நடவடிக்கை அல்ல. 2019 சில அநாதை குழந்தைகள் சிரியாவில் இருந்து மீட்கப்பட்டனர். 2022 மேலும் சில பெண்களும் குழந்தைகளும் திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். தற்போது நடைபெறும் நடவடிக்கை அந்த வரிசையில் மேலும் பெரிய மற்றும் சர்ச்சைக்குரியதாக கருதப்படுகிறது. இப்போது நம்முன் இருக்கும் முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த பெண்கள் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படுவார்களா? அவர்களுடைய குழந்தைகள் சமூகத்தில் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா? மேலும் தேசிய பாதுகாப்பையும் மனிதாபிமான பொறுப்புகளையும் ஆஸ்திரேலியா எப்படி சமநிலைப்படுத்தப் போகிறது? இவையே தற்போது நாட்டின் முக்கிய விவாதமாக மாறியுள்ளது.
1: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இலங்கை மற்றும் உலக செய்திகளின் தொகுப்பு ஒலிக்க கேட்கலாம்.
2: Mandu gets lost in his office building.
3: Man, why does every floor look the same?
2: Boatu is on a boat covered by Geico. And with Geico's 24/7 claim support from boat insurance specialists, he can spend more time getting lost on the water.
3: Man, getting lost out here is the best.
2: And with Geico, Boatu can add 24/7 access to towing, too.
3: To clarify, though, I'm only figuratively lost, in case you were worried.
2: It feels good to be Boatu. It feels good to Geico.
4: SBS Audio.
5: உங்கள் மன உணர்வோடு புரிந்த பிளேயை அழுத்துங்கள்.
6: SBS Chill.
7: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
8: Can you describe that feeling for people who haven't experienced it?
9: SBS Hindi உப்பலப் கர்வாதா ஹே.
10: Far from the promises of poetry. 60 மேற்பட்ட மொழிகளில்
5: செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
6: sbs.com.au/audio.
1: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி தொடர்கிறது. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கையில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய் அவர்களுக்கு இலங்கையின் அரசியல் முக்கியஸ்தர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். யாழ் செம்மணி மனித புதைக்குழு அகழ்வு பணி தொடரும் நிலையில் மேலும் மனித எச்சங்கள் மீட்பு. இவை உள்ளிட்ட செய்திகளோடு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக விவரணம் ஒன்றை முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.
11: நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்றிருக்கின்றது. தனிப்பெரும் கட்சியாக அதிகூடிய ஆசனங்களை பெற்றுள்ள வெற்றிக் கழகம் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பது குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வரும் நிலையில் நடிகர் விஜய் அவர்களுக்கு இலங்கை உட்பட தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் பெருமளவானோர் தமது ஆதரவினையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். இலங்கையின் வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகம் உட்பட பல பகுதிகளிலும் இளைஞர்கள் ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். இங்கு நடைபெறும் வெற்றி கொண்டாட்டங்களை வைத்து இதனை உறுதி செய்ய முடிகின்றது. ஆரம்ப காலம் முதற்கொண்டே இந்திய மற்றும் தமிழக தேர்தல் விடயங்களில் இலங்கை தமிழர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அதுபோல் இந்திய தலைவர்கள் மற்றும் தமிழக தலைவர்கள் மட்டில் தமிழ் மக்கள் பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருக்கின்றனர். இலங்கைக்கு உரித்தான கச்சத்தீவை மீளப் பெறுவேன் என்று அவர் தேர்தல் பரப்புரையின் போது கூறியிருந்தார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கான தீர்வு விடயம் தொடர்பிலும் அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதனை அடுத்து கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்த இலங்கையின் நாடாளுமன்ற அமர்வில் அவருக்கு வாழ்த்து செய்திகளை பல்வேறு அரசியல் தலைவர்களும் அரசியல் பிரதிநிதிகளும் தெரிவித்து வருகின்றார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையிலான குழுவினருக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பாராளுமன்றத்தில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவருடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக தெரிவித்தார்.
12: இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய இலங்கையிலே உள்ள பிரதான கட்சி என்றதின் அடிப்படையிலே வரலாற்று சாதனை படைத்த தமிழக வெற்றி

0: கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவது இந்த பாராளுமன்றத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு மக்களோடும் தமிழ்நாடு அரசோடும் ஈழத் தமிழருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்வதற்கு காத்துக்கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியும் சொல்லி.
1: புதிய கட்சியை தொடங்கி பெரும் வெற்றியை பெற்றுள்ள நடிகர் விஜய்க்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விஜயின் இந்த வெற்றிக்கு இளைஞர்களின் பலமான ஆதரவும் அவர் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையுமே காரணம் என அவர் மேலும் தெரிவித்தார்.
2: Well, we congratulate Vijay for the victory. It's a great victory for him and his party because it's a very new party in Indian politics, especially the South Indian part of India. So we congratulate him, but also he must act now because he has given a lot of promises to the people in the state. So it's up to him and his team to deliver. So it's a great victory for him, and I believe there were a lot of youngsters who supported him, and they have a lot of hope in him, and we hope that he can keep up to the expectations.
1: இலங்கைவாழ் இந்திய வம்சாவளி மக்கள் சார்பாக விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதியமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம்.
3: இந்தியா வம்சாவளி மக்கள் சார்பாக தமிழக சட்டசபை தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற அக்கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்தியா வம்சாவளி மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் விஜய் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். கச்சதீவை மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றும் அப்போது தமிழக மக்கள் எங்களை பாதுகாப்பார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
4: இதயத்தை கவர்ந்த விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன், அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி வந்து கச்சதீவை தரமாட்டார் என்று நாங்க சொல்லுறோம். கச்சதீவை மட்டுமில்ல, யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்தை கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார.
1: 2 வருடங்களுக்குள் ஆரம்பிக்கப்பட்டு தமிழகத்தில் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்ட விஜய் அவர்களுக்கு தமது கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம்.
5: தமிழ்நாட்டிலே நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தல் சம்பந்தமாக இங்கு சபையிலே பலரும் கதைத்தார்கள். பிரபல சினிமா நட்சத்திரமாக எங்களுக்கெல்லாம் அறிமுகமான ஜோசப் விஜய் என்று தன்னை எந்த தயக்கமும் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவராகவே அடையாளப்படுத்துவதற்கு, அதுவரையும் தான் தளபதி விஜய் என்று ரசிகர்கள் மத்தியில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தன்னுடைய பெயரை ஜோசப் விஜய் என்று சொன்னதன் மூலம் தான் சார்ந்திருக்கின்ற சமயத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பெயரை தயங்காமல் குறித்து பேசி இன்று முழு தமிழகத்திலும் அதிகூடிய ஆசனங்களை வென்ற ஒரு கட்சியாக வெறும் 2 வருஷங்களுக்குள்ளாக மிகப்பெரிய இமாலய சாதனையை புரிந்திருக்கின்ற தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய கட்சியின் சார்பில் நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
1: வரலாறு படைத்த விஜய் இலங்கைக்கு வருவார். அவர் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறலாம் என தெரிவித்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான்.
6: சமீபத்தில் நடந்த தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகிய கௌரவ விஜய் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு காலம் அவர் ஒரு நடிகராக பார்த்த மக்கள் இன்னைக்கு அவரை வந்து ஒரு தலைவனா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆகவே இப்ப அவரின் புதிய ஆட்சிக்கு அடியில் கட்டாயம் அவர் இலங்கை வருகை தருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு புதிய உறவை ஆரம்பித்து அது மூலியமா இந்த தீர்வுகளை பெற்றெடுக்கலாம்னு நான் நம்புறேன். அதே மாதிரி மலையக மக்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் இந்த நாட்டில் 200 வருஷமா இருக்கோம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நாட்டை விட்டு வெளியே வந்தால் எங்களையும் இலங்கை தமிழர்களாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அது தவறு கிடையாது. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளம், தனிப்பட்ட வரலாறு இருக்குது. அப்படி இருக்கும்போது மலையக மக்களோட அங்கீகாரமும் தமிழக அரசாங்கம் வழங்கும்னு நான் எதிர்பார்க்குறேன்.
1: யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த ஏப்ரல் 27 ஆரம்பிக்கப்பட்டு தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 256 மனித எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 252 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் மேலும் தகவல் தருகின்றார் சட்ட

0: சகோதரனே கைலாயநாதன் சுதாகர்
1: சிந்துபாத்தி அரியாலை செம்மணி மனித புதைகுழிகளுக்கான ஒன்பதாவது நாள் அகழ்வு பணிகள் கிட்டத்தட்ட நிறைவு இடத்தை அடைந்துள்ளது. புதிதாக ஒரு எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டது. இருப்பினும் அந்த எலும்புக்கூடு வந்து இந்த மயானத்தின் கீழ்ப்பகுதிக்கு செல்வதால் அதை இன்றைக்கு அடையாளப்படுத்தி நம்பர் கூறப்படவில்லை. நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளில் மூன்று முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் எடுத்து நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை தவிர இரண்டு, அதாவது முழுமையற்ற எலும்பு தொகுதிகள் இரண்டு எலும்பு குவியல்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு.
0: இது எஸ்பிஎஸ் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
2: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக உலகில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நிலவரம். சூடானில் தாக்குதல். கொலம்பியாவில் சுரங்க விபத்து. மாலியில் மீண்டும் ஆயுதக்குழுவினர் தாக்குதல். ஹண்டா வைரஸ் பரவல். இந்தியாவில் வியட்நாம் அதிபர் உள்ளிட்ட உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கிறார் நமது தமிழக செய்தியாளர் தமிழ் பிரபாகரன்.
3: அமெரிக்கா ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் 14 அம்ச முன்மொழிவுக்கு பதிலளிக்க ஈரான் தயாராகி வரும் நிலையில் பாகிஸ்தானிய தரப்புடனான தொலைபேசி உரையாடலின் போது இராஜாங்க பேச்சுகளுக்கு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராகச்சி அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த சூழலில் ஈரானுடன் மிகச் சிறந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாகவும் ஓர் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
4: Iran, because we can't let Iran have a nuclear weapon, and we're beating them badly, and they want to settle very badly. It'll work out very quickly. But despite having that, you know, some people would call it a war. I call it a military operation, and for lots of reasons, but it's only that. And you know what happened in Venezuela. That was a one-day situation. Now we get along great with Venezuela. That was a one-day victory, and we're doing equally as well in Iran. And when you look at the kind of things that are happening, we are doing that for one very, very important reason. We cannot allow them to have a nuclear weapon. So I think most people that understand that, they understand that what we're doing is right. It'll be over quickly. And
3: ஹார்மோஸ் நீரணை முடக்கப்பட்டதன் காரணமாக வளைகுடாவில் சுமார் 1500 கப்பல்கள் சிக்கியுள்ளதாக கூறியிருக்கும் ஐநாவின் சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொது செயலாளர் அர்சானியோ டொமினிகஸ் இதில் 20,000 கப்பல் ஊழியர்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அமெரிக்க ஏற்பாட்டில் கையெழுத்தான ஈரான் லெபனான் இடையிலான போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானுக்குள் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் நடத்திய தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவைச் சேர்ந்த 20 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெற்கு லெபனானில் அக்குழுவின் 200 இடங்கள் அழிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. ஃபிஃபா மாநாட்டில் பாலஸ்தீனிய கால்பந்து சங்கத்தின் தலைவர் ஜிப்ரில் ரஜீப் இஸ்ரேலின் கால்பந்து நிர்வாக அமைப்பின் துணைத் தலைவர் ஃபாசிம் ஷேக் சுலைமானுடன் கைகுலுக்க மறுத்த நிகழ்வு கவனத்தை ஈர்த்துள்ளது. அவ்விருவரும் மாநாட்டில் உரையாற்றிய பிறகு ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோவால் மேடைக்கு அழைக்கப்பட்டு கைகுலுக்க கோரப்பட்டது. ஆனால் அவருடன் கைகுலுக்க பாலஸ்தீனிய சங்க தலைவர் மறுத்துவிட்டார். மாநாட்டில் பேசிய பாலஸ்தீனிய கால்பந்து சங்க தலைவர் மேற்கு கரை குடியேற்றங்களில் உள்ள கிளப்புகளை அனுமதிப்பதன் மூலம் இஸ்ரேல் பாகுபாடு எதிர்ப்பு விதிமுறையை மீறியுள்ளது என்றும் அதற்கு ஃபிஃபா பதிலளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். ஹார்மோஸ் நீரணை முடக்கப்பட்டு அமெரிக்கா ஈரான் இடையே முறுகல் நிலை தொடர்ந்து வரும் நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராகச்சி சீனாவில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை சந்தித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரும் மே 14 மற்றும் 15 தேதி அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க இருக்கும் நிலையில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் சீன பயணம் முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. சீன வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையின்படி ஈரான் மற்றும் அமெரிக்கா ஹார்மோஸ் நீரணையை முடிந்தவரை விரைவில் மீண்டும் திறக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கியதிலிருந்து ஈரானின் நெருங்கிய நட்பு நாடாக பார்க்கப்படும் சீனாவுக்கு அராகச்சி மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். சமீபத்தில் தங்கள் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்களில் எத்தியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பங்கு இருப்பதாக சூடான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த அத்துமீறலை சூடான் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்காது என்ற எச்சரிக்கையினையும் சூடான் விடுத்திருக்கிறது. காட்டும் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எத்தியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தொடர்பு இருப்பதாக கூறியிருக்கும் சூடானிய அரசாங்கம் எத்தியோப்பியாவுக்கான தனது தூதரை திரும்ப அழைத்திருக்கிறது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து அண்டை நாடான எத்தியோப்பியாவிலிருந்து 4 ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதற்கான ஆதாரம் தங்களிடம் உள்ளதாகவும் அந்த ஆளில்லா விமானங்களை ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கியதாகவும் சூடானிய ராணுவம் குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றவை என நிராகரித்துள்ள எத்தியோப்பியாவின் வெளியுறவு அமைச்சகம் டிக்ரே பிராந்தியத்தில் உள்ள டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணிக்கு நிதியுதவி அளிப்பதன் மூலம் சூடான் அமைதியின்மையை தூண்டுவதாக தெரிவித்திருக்கிறது. இரு நாடுகளும் வரலாற்று மற்றும் நீடித்த நட்புறவை பகிர்ந்து கொள்வதால் தங்கள் பிராந்திய ஒருமைப்பாட்டின் மீதான மீறல்களை பகிரங்கப்படுத்தவில்லை என்றும் எத்தியோப்பியா பதில் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. அதே சமயம் டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணி சூடான் அதிகாரிகளுடன் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என AFP செய்தி முகமையிடம் கூறியுள்ளதுடன் எத்தியோப்பிய அரசாங்கம் தங்களின் தோல்விகளுக்கு தங்களை தவிர மற்ற அனைவரையும் குறை கூறுவதாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகம் இன்னும் எதிர்வினை ஆற்றவில்லை என்ற போதிலும் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக சூடான் ராணுவத்துடன் போரில் ஈடுபட்டு வரும் RSF எனப்படும் துணை ராணுவ படைக்கு நிதியுதவி அளிப்பதாக வைக்கப்படும் குற்றச்சாட்டை ஐக்கிய அரபு அமீரகம் மீண்டும் மீண்டும் மறுத்து வருகிறது. சாட் நாட்டின் ஆயுதப்படைகளின் கூற்றுப்படி அந்நாட்டின் சாட் ஏரிப்பகுதியில் உள்ள ஓர் ராணுவ நிலையின் மீது போகோ ஹராம் ஆயுதக்குழு நடத்திய தாக்குதலில் குறைந்தது 23 சாட் ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேமரூன், சாட், நைஜர் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள சாட் ஏரியை சுற்றி நீண்டகாலமாக அச்சுறுத்தலாக இருந்து வரும் நைஜீரியாவை தளமாக கொண்ட போகோ ஹராம் ஆயுதக்குழு சாட் நாட்டின் பர்கா டோலோரோம் தீவின் மீது தாக்குதல் நடத்தியதாக சாட் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 9 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாகவும் 6 பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு தேசிய சுரங்க முகமை தெரிவித்துள்ளது. தலைநகர் பொகோட்டாவில் இருந்து 72 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள சட்டப்பூர்வமாக இயங்கி வந்த சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்து வாயுக்கள் தேங்கியதால் நிகழ்ந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. கொலம்பியாவில் ஏராளமான திறந்தவெளி மற்றும் நிலத்தடி தங்கம் நிலக்கரி வெட்டியெடுக்கும் சுரங்கங்கள் உள்ளன. இவற்றில் பெரும்பாலான சுரங்கங்கள் சட்டவிரோதமான அல்லது போதுமான பாதுகாப்பின்றி செயல்பட்டு வரும் நிலையில் வெடிவிபத்துகளும் விபத்துகளும் அடிக்கடி நிகழ்வது வாடிக்கையாக உள்ளன. அண்மை காலமாக மாலியில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் புதிய தாக்குதல்களின் அங்கமாக அல் குய்தாவுடன் தொடர்புடைய ஆயுதக்குழுவினர் தங்கியிருந்த முக்கிய சிறைச்சாலையை JNIM ஆயுதக்குழு தாக்கியிருக்கிறது. அத்துடன் தலைநகர் பமாகோவிற்கு உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரிகளுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. தலைநகர் பமாகோவிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அச்சிறைச்சாலையின் மீது JNIM குழு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த சிறைச்சாலையில் 2500 கைதிகள் உள்ளதாகவும் அவர்களில் குறைந்தது 72 பேர் முக்கியமான நபர்கள் எனவும் சொல்லப்படுகிறது. கடந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அர்ஜென்டினாவிலிருந்து புறப்பட்ட சொகுசு கப்பலில் ஏற்பட்ட ஹண்டா வைரஸ் பரவலில் 3 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் MV ஹோண்டியாஸ் என அறியப்படும் அக்கப்பலில் உள்ள 150 பேர் ஸ்பெயினின் தரையிறக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. ஒரு சுவிஸ் நாட்டவர் உட்பட 8 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. வைரஸ் கண்டறியப்படுவதற்கு முன்பே கப்பலிலிருந்து இறங்கியவர்களையும் அதன் பின்னர் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களையும் கண்காணிப்பதன் மூலம் வைரஸ் மேலும் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. இந்தியாவுக்கு தனது முதல் பயணத்தை மேற்கொண்டிருக்கும் வியட்நாம் அதிபர் டோ லாமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்த நிலையில் 2030 ஆண்டிற்குள் வியட்நாமுடன் $25 பில்லியன் மதிப்பிலான வர்த்தகத்தை மேற்கொள்ள இந்தியா இலக்காக கொண்டிருக்கிறது என கூறியிருக்கிறார். மார்ச் 2026 முடிவடைந்த இந்திய நிதியாண்டில் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான வர்த்தகம் $16 பில்லியன் இருக்கும் நிலையில் முக்கிய கனிமங்கள், அரிய வகை கனிமங்கள் மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பு ஆகியவற்றில் புதிய முயற்சிகள் மூலம் இரு நாடுகளின் பொருளாதார பாதுகாப்பையும் விநியோகச் சங்கிலியின் மீள்திறனையும் நாங்கள் உறுதி செய்வோம் என மோடி தெரிவித்திருக்கிறார். இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
2: இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். தொடரும் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் குயின்ஸ்லாந்து தமிழ்ச்சங்கத்தின் 20 ஆண்டு விழா குறித்த தகவல் பரிமாற்றம் ஒலிக்க கேட்கலாம். அதோடு சிட்னியில் சித்திரை திருவிழா நிகழ்வின் போது நம்மிடம் கலந்துரையாடியவர்களின் ஒலித்தொகுப்பும் ஒலிக்க கேட்கலாம்.
5: குமமமா Siempre quiero lo mejor para mi familia. Por eso quiero lo mejor en mi

0: cocina. Y eso significa solo huevos Eggland's Best. No importa cómo los cocines, siempre saben frescos y deliciosos. Y tienen más vitaminas D y E y el doble de omega 3 que los huevos regulares. Entonces, ¿por qué conformarte con menos cuando puedes tener lo mejor? Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos.
1: Starting a new life in Australia isn't easy.
2: A lot of companies have rejected me.
3: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I give up.
1: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
4: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
5: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. sbs தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? sbs தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.

0: Como madre orgullosa, siempre quiero lo mejor para mi familia. Y los únicos huevos que compro son Eggland's Best. ¿Casualidad? ¡Para nada! No importa cómo los cocines, siempre están frescos y deliciosos. Además, tienen más vitaminas D y E y un 25% menos de grasas saturadas que los huevos comunes. ¿Por qué conformarse con menos cuando puedes tener lo mejor? Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos. Visita egglandsbest.com para obtener más información.
1: அப்படின்ற மாதிரி மல்டிகல்ச்சரை வளர்க்குற விதமாக நிறைய நிகழ்வுகளை நடத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து 2000-2001 குஜராத்ல நடக்க வந்தபோது ஃபண்ட் ரைஸ் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து 2004-2005 குயின்ஸ்லாந்து தமிழ் சங்கத்துக்குன்னு ஒரு பாட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதை பாடியிருக்காங்க. நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. குயின்ஸ்லாந்து தமிழ் சங்கத்துக்குன்னு ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் இருந்திருக்கு, 120 மெயின் ஸ்ட்ரீட், கேங்குரு பாயிண்ட். அதை தொடர்ந்து 2025-2026 பல நிகழ்ச்சிகள், பொங்கல், சித்திரை திருவிழா, தீபாவளி திருவிழா, அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடத்திருக்காங்க. ஊர்ல இருந்து பல ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு வந்து இங்க நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. ஆனா ஒரே குறிக்கோள், தமிழை வளர்க்க விதமாகவும் தமிழர்களை பாதுகாக்கிற விதமாகவும் இத்தனை ஆண்டுகால்கள் பயணிச்சிருக்காங்க. அதுல இந்த வருஷம், அதாவது 2024-2025-2026 தலைவராக இருந்தது எனக்கு ஒரு பெரிய பெருமை. இப்ப ரீசெண்டா ஒரு 6 மாத காலங்களா ஒரு பாஸ்ட் பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு ஹிஸ்டரிய கேட்டு அதை நான் படிக்கும் போது எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. ஸோ அதை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக இந்த 10 மே 2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு ராயல் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர், பிரிஸ்பேன்ல ஒரு ஐகானிக்கான வெனியூ, ஸோ அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குன்னு.
2: கார்த்திக் அவர்களை, இப்போ வந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை, அந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக அது பிரமாண்டமான சிறப்பான நிகழ்ச்சி தான். ஏன்னா 40 ஆண்டுகால ஒரு சங்கத்தோட, தமிழ் சங்கத்தோட சிறப்பு மிக்க நிகழ்ச்சி அது. அதில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க?
1: கண்டிப்பான, ஏன்னா 40 ஆண்டு காலம்னா அது ஒரு பெரிய வரலாறு இல்லைங்களா? ஸோ அதனால அந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த பிரம்மாண்டத்தை இன்னும் அதிகமாக்குறதுக்காக எல்லா தலைவர்களையும், முன்னாள் தலைவர்களையும் அழைச்சி அவங்களுக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி அன்னைக்கு மதர்ஸ் டேன்றதுனால விமன்ஸோட ஃபெலிசிட்டேஷனும் இருக்கு. அதை தொடர்ந்து பல கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. முக்கியமாக மக்கள் இசை கலைஞர்களோட கலை நிகழ்ச்சி, செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி அவங்களோட கலை நிகழ்ச்சி, கலைமாமணி அனுஷியா ஸ்ரீ அவங்களோட கலை நிகழ்ச்சி, பத்மஸ்ரீ வேலு ஆசானோட கலை நிகழ்ச்சி, கலைமாமணி கோவிந்தராஜோட கலை நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் லெவனோட டைட்டில் வின்னர் நிக்கில், அவரோட சில பாடல்கள், அந்த மாதிரி பல நிகழ்வுகள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. அது முக்கிய விஷயம் என்னன்னா, நம்ம பாரம்பரிய கலைகளை நம்ம மக்களுக்கும் அடுத்து வர நம்ம ஜென்ரேஷனுக்கும் அது எப்படி போய் சேர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு பெரும் முயற்சி இது. அதை தொடர்ந்து பல கலைப்பொருட்கள் தமிழக அரசின் உதவியோடு பிரிஸ்பேனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை எல்லாருமே இந்த கலைப்பொருட்களை கையில் எடுக்கணும், எல்லாரும் இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியும் கூட. அது எல்லாமே சிறப்பாக வந்துட்டுருக்குன்னு 10 மே 2026 அன்று குயின்ஸ்லாந்து தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்க எல்லா தமிழ் மக்களும் வந்து சேர்ந்து கொண்டாடணும்னு கேட்டுக்கிறோம்.
2: மிக்க நன்றி கார்த்திக் இளங்கோவன் அவர்களே. நீங்க சொன்ன மாதிரி மிக பிரமாண்டமான, மிக சிறப்பான விழா வந்து காத்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை குயின்ஸ்லாந்து தமிழ் சங்கம் தனது 40வது ஆண்டு விழாவை கொண்டாடுது. மிக சிறப்பான ஆண்டு, ஒரு பாரம்பரியமிக்க தமிழ் சங்கத்தின் சிறப்பான பிரமாண்டமான விழா. வெற்றி பெற நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
1: நன்றிகள் பலனே.
3: குயின்ஸ்லாந்து தமிழ் சங்கம் தனது 40 ஆண்டுகால சமூக சேவையை, கலை பணியை இந்த வாரம் பெருமையுடன் கொண்டாடுகிறது. இதுகுறித்து நம்முடன் உரையாடியவர் குயின்ஸ்லாந்து தமிழ் சங்கத்தின் தலைவர் கார்த்திக் இளங்கோவன் அவர்கள். அவரோடு உரையாடியவர் ரைசல்.
4: Landview listens to waiting room music at the dentist.
5: It's like nitrous oxide for the ears.
4: BoatU is on a boat covered by Geico, and with Geico's 24/7 claim support from boat insurance specialists, he can spend more time listening to whatever floats his boat.
5: Like reggae?
4: Sure.
5: Or a sea shanty?
4: If that's your thing.
5: Or pirate metal.
4: This boat trip is going to be interesting.
5: Don't you love it? Oh, it's so good!
4: It feels good to be BoatU. It feels good to Geico.
6: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை

0: வாயில் வழி கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sps.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.
1: நேயர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில்தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 3rd சிட்னி பெருநகரின் ஸ்டான்போர்ட் கார்டன்ஸ் என்னிடத்தில் உள்ள பிளாக் டவுன் லெஷர் சென்டரில் வைத்து நடத்திய சிட்னியில் சித்திரை திருவிழா இந்த நிகழ்வின் போது நம்மிடம் பலர் கலந்துரையாடினார்கள். அந்த ஒரு தொகுப்பு இது தொகுத்தவர் ரைஸ்.
3: என் பேர் அக்ஷயா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். டான்ஸ் நான் ஆடினேன் அண்ட் என் பையனும் டான்ஸ் ஆடினான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோடையும் சித்திரை திருவிழாவை ஒன்னா கொண்டாடுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லா கலைகளையும் ஒன்னா கொண்டு வந்து நாங்கள் இன்னைக்கு ஃபார்மிங்கை பற்றி டான்ஸ் ஆடியிருந்தோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு இந்த நிகழ்ச்சி கண்டக்ட் பண்ணவங்களுக்கு டான்ஸ்.
4: நான் ராஜ்மோகன், பிரிஸ்பெயின்லேருந்து இங்கே வந்திருக்கேன் சிட்னிக்கு. நேற்று ஒரு கல்யாணமாக வேலையாக வந்தேன். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை கேள்விப்பட்டு இங்கே வந்து அட்டன் பண்ணலான்னு வந்திருக்கோம். நானும் மனைவி பையன் எல்லோரும் வந்திருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே நிறைய பல தரப்பு லேருந்து மக்கள் வந்திருக்காங்க. தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற இந்தியாவை பேஸாக உள்ள மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய ஸ்டால் எல்லாம் போட்டிருக்காங்க. காலையிலேயே நாங்கள் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். ஊரில் சாப்பிட்டது மாதிரி ஊத்தப்பம் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. நிறைய பாட்டு டான்ஸ் எல்லாம் ரொம்ப கலை நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பாக இருந்துட்டுருக்கு. இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா, எங்கள் ஊர் சம்பந்தமான பக்கத்தில் உள்ள சில தூரத்து உறவினர்களெல்லாம் இன்றைக்கி மீட் பண்ணுறது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதில் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு சைட் சீயிங் போகலான்ட்ருந்தோம். ஆனால் இருந்தாலும் அதை இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு ஒரு நம்ம மக்களை இங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். அது உண்மையிலேயே ஒரு பலனுள்ள ஒரு முடிவாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேரை மீட் பண்ணி இங்கே உள்ள நம்ம சிட்னி வாழ் தமிழர்கள் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விழா மேலும் சிறப்படைந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
5: என்னோடய பேர் வந்து புனிதா. நான் வந்து யூஎஸ் கலிஃபோர்னியாவிலேருந்து வந்திருக்கேன். என்னோடய பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக இங்கே சிட்னிக்கு வந்திருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு காந்திமதி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த ஈவெண்ட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் நல்லா மதுரையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ எம் ஃப்ரம் மதுரை ஒரிஜினலி. மதுரையில் எப்படி சித்திர திருவிழா நடக்குமோ அதே மாதிரி ஒரு கோலாகலத்தோட ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இங்கே நல்ல ஃபுட் ஸ்டாலு, நிறைய ஷாப்பிங்கு, நிறைய அந்த லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. நல்ல கலை நிகழ்ச்சிகள்லாம் நல்லா பண்ணுறாங்க. எல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. டான்ஸ் ஆடுறதுலாம் ஏனோ தானே கிடையாது. இட்ஸ் லைக் ரியலி அ ப்ரொஃபஷ்னல் டான்சர்ஸ். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் எல்லாம் பார்த்தது நல்ல கூட்டம். உண்மையிலே ரொம்ப இது வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம். சால் காட்ஸ் கிரேஸ் இந்த டைமுக்கு கரெக்டாக நான் வரணும், இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்று எல்லா மக்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு சொந்த பிள்ளையே இதை வெல்கம் பண்ணுவாங்களோ அது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக என்னை வரவேற்றாங்க. எல்லாம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எல்லோரையும் பார்த்தா எனக்கு ஃபேமிலியாக இருக்குது. இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஈவெண்ட் அண்ட்
6: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திலீப் உமாகாந்த். நான் தமிழ் மற்றும் பண்பாட்டு கழகத்தில் கமிட்டி மெம்பராக இருக்கேன். நான் ஒரு 10 இயர்ஸாக இந்த அசோசியேஷனை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட கோர் விஷன் வந்து வி வாண்ட் டு என்கரேஜ் தமிழ் கம்யூனிட்டி, தமிழ் மக்கள், தமிழ் மொழி அண்ட் தமிழ் கலாச்சாரம். வருஷம் வருஷம் நாங்கள் சிட்னி சித்திரை திருவிழா நாங்கள் தான் கொண்டாடுறோம். இந்த வருஷம் செந்தில் ராஜலக்ஷ்மி, சூப்பர் சிங்கர் நிக்கில் எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வாங்க. வி என்கரேஜ் பீப்புள் டு கம் அண்ட் அட்டன் த கம்யூனிட்டி இவெண்ட். திஸ் இஸ் அவர் இவெண்ட். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வி ஹாவ் டு ஸ்டே டுகெதர் அண்ட் செல

0: அவர் ஐடென்டிட்டி. ஏன்னா சி, இந்த விழா வந்து தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி சித்திரை திருவிழான்னு கொண்டாடுறோம். இது ஒரு மதம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, இனப்பை சார்ந்து கிடையாது. இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக தமிழர்கள் ஒன்றா சித்திரை திருவிழான்னு கொண்டாடுற ஒரு பொதுக்குழு. அதனால் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் கிவ்ஸ் அஸ் தட் பிளாட்ஃபார்ம் டு கொலாபரேட். And that's why I think it's very significant that we all realize and collaborate together.
1: வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சங்கீதா ஈஸ்வரப்பா. தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் அசோசியேஷன்ஸ் டாக்காவோட ப்ரோக்ராம் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். அனேகன் பாபுவும் அவரோட டீமுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்தியாவிலேருந்து நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து, அதுவும் நம்மளோட தமிழ் கல்ச்சரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் பண்ணுறாங்க. இதனால் நம்மளோட கல்ச்சரும் இருக்குது, எங்களுக்கும் ஒரு திருவிழாவை வந்து ஊரில் எல்லாம் இப்போ போய் பார்க்க முடியல, அதனால இந்த திருவிழாவை வந்து எங்களுக்கு இங்கே அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டால்ஸ் எல்லாம் போடுறதுனால வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ்க்கும் இது ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்குது. அண்ட் ஹெல்த் ஸ்டால்ஸ் இருக்கிறதுனால ஒரு அவேர்னஸ், ஹெல்த் ப்ரோக்ராமோட அவேர்னஸும் எடுத்துகிட்டு வர முடியுது. லீகல் நிறைய விஷயங்க இங்கே இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு, இதை என்ன சொல்கிறது, நாங்கள் வருஷம் ஃபுல்லாக காத்துட்ருக்க ஒரு திருவிழான்னு தான் நாங்கள் சொல்லணும்.
2: வணக்கம், எனது பெயர் ஆனந்த் தியாகராஜன். நான் சென்னையை சேர்ந்தவன். இங்கு ஆஸ்திரேலிய தமிழ் கலைகள் மற்றும் பண்பாட்டு கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த சித்திரை புத்தாண்டு திருவிழா தமிழர்களுக்கும் மற்ற மொழியை பேசும் மக்களுக்கும் இடையே ஒரு தலைசிறந்த உறவு பாலமாக விளங்கி வருகிறது. கடந்த 14 ஆண்டுகளாக சிறப்பாக இந்த விழாவை திரு அனகன் பாபு அவர்கள் நடத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டிலேயே மறைந்து போகின்ற பல கலைகளை இங்கு மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்து இங்கு கொண்டு வந்து மேடை போட்டு அலங்காரம் செய்து மக்களிடையே அறிமுகம் செய்து வைக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கு உள்ள மாணவ மாணவிகள், ஆஸ்திரேலியாவில் பயிலும் பல மொழிகளை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் தமிழ் கலைகளின் மீது ஈடுபாடு கொண்டு ஆர்வம் கொண்டு கற்று வருகிறார்கள் என்றால் அதற்கு இவர்கள் எடுத்த முன்னெடுப்பு ஒரு தலைசிறந்த காரணமாக விளங்கி வருகிறது. உங்களது வானொலி நிலையம் மிக அருமையான பணிகளை உலகளாவிய அளவில் தமிழை பரப்பும் வகையில் பண்பாட்டுக்கு ரீதியான முதிர்வான எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கும் செயலை செய்து வருகிறது.
3: ஹலோ, என் பேர் கார்த்திகா. சித்திரை திருவிழாவில் வந்து இங்கே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கோம். நிஜமாலே நம்ம ஊரில் வந்து ஒரு திருவிழா நடந்தால் எப்படி எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நலம் விசாரித்து, அதே ஃபீல் தான் வந்து இங்கேயும் கிடைக்குது. சிலரெல்லாம் 7 வருஷம் கழித்து நான் இந்த திருவிழாவில் பார்த்து சந்தோஷப்பட்டிருந்தோம். அனகன் சார் மற்றும் டாக்கா குழுவினர் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு திருவிழாவை ஏற்படுத்தி நம்ம ஊர்லேருந்து பாட்டு பாடுறவங்களையும் நாட்டுப்புற கலையை மேம்படுத்தணும்னு கூட்டணும் வந்து எங்கள் எல்லாரையும் மகிழ்விச்சு மற்றவங்களையும் மகிழ்விச்சு இது பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி அடுத்த வருஷமும் நாங்கள் எப்போ வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். சாப்பாடு நல்லா இருந்தது. ஒரு திருவிழா கோலாட்டம் தாங்க, நம்மளோட பட்டு பாவாடை சட்டை சாரீஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஊரில் கொண்டாடுற அதே அனுபவம் தான் இங்கே. நன்றி.
4: பிரிஸ்பெனில் ஒரு வாழுகின்ற ஒரு தமிழன், 30 ஆண்டுகளாக இருக்கிறேன். குயின்ஸ்லாந்து தமிழ்ச்சங்கத்தினுடைய விழா வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. அதுக்கு இங்கே இருக்கிற இந்த கலைஞர்கள்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. எனக்கு வந்து SBS வானொலி வந்து ரொம்ப பிடித்த வானொலி, ஆரம்ப காலத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த அருமையான ஒரு சித்திரை திருவிழாவை வந்து பார்க்கணும்னு சொல்லி பல வருஷங்கள் எனக்கு அனுபவி இன்விடேஷன் வந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணங்களாக வந்து அது தள்ளி போய்கிட்டே இருந்தது. இப்போ நேற்றும் அங்கே பிரிஸ்பனில் தான் இருந்தேன். இன்னைக்கு காலையில் எப்படியாவது இந்த 14வது ஆண்டு இந்த சித்திரை திருவிழாவை வந்து பார்க்கணுமன்றும் இல்லை, இப்படி நண்பர்களை பார்க்கணும், எல்லாரோடையும் கலந்துக்கிறணும். திருவிழாங்கிறது வந்து ஒன்று கூடல். அதனால் தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாருக்குமே இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அதனால் இது அவசியம் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். மக்களையும் உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளும் உற்சாகப்படணுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன்.
5: வணக்கம், என் பேர் இஷானி.

0: think this festival is really fun. I come here every year because my dad's on the volunteer committee, and yeah, it's really fun. I get to see all the stores, go shopping, go on the fun rides, and just spend time with my family and friends. I think it's just an excuse to dress up and have fun.
1: Vanakkam, my name is Ria. I really like Tamil New Year. This was a very good event. I really liked it because it's really fun and I get to spend time with my friends.
2: Vanakkam, my name is Ria. I really like this event because I enjoy Tamil New Year and I liked hanging out with my friends and family, and the performances were very nice because I enjoy spending time with family and celebrating traditions.
3: வணக்கம் என்னுடைய பெயர் கோகுலன் நான் சிட்னியில் கடந்த 16 ஆண்டுகளாக வசித்து வருகிறேன் சிட்னியில் சித்திரை திருவிழா இது வந்து ஒரு ஓஜி கான்செப்ட் அப்படி சொல்லலாம் அதாவது ஒரிஜினல் கான்செப்ட் சிட்னியில் வந்து ஓகேவா ஓகே இது வந்து சிட்னியோட ஒரு ஒரிஜினல் கான்செப்ட் முதன் முதலாக சிட்னியில் வந்து ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது 14 வருஷம் இந்த சிட்னி சித்திரை திருவிழா நடக்குது முதன் முதல்ல அந்த நிகழ்ச்சியை இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து காஸ்டல் ஹில் கிரவுண்ட்ஸ் நடத்தினாங்க தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கழகத்தோட குழுவினர் மற்றும் அழகன் பாபு கர்ணன் இவங்க எல்லாரும் எங்களோட பல நண்பர்களை இந்த 15 ஆண்டு வருடங்களில் வந்து பல நண்பர்களை முதன் முதல்ல நான் சந்தித்தது வந்து அந்த 13 ஆண்டுகளுக்கு நடந்த சிட்னி சித்திரை திருவிழாவில் தான் இன்னைக்கு இருக்கிற நீண்டகால நண்பர்களில் வந்து முதல் முதல்ல சந்தித்தது வந்து அந்த திருவிழாவில் தான் இந்த திருவிழா வந்து ஒரு பல பேருக்கு வந்து ஒரு முக்கியமான திருவிழாவாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த திருவிழாவில் மட்டுமே வருட வருடம் பார்க்குற நிறைய நண்பர்கள் உண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த திருவிழாவில் மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த திருவிழா இன்னும் இது 14 ஆண்டு இது மாதிரி நீண்ட நாட்கள் அவங்க நடத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் இன்னொரு விருப்பம் என்ன அப்படின்னா இவங்க வந்து இன்னும் ஒரு தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற பல நாடுகளைச் சேர்ந்த பல கலாச்சாரங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் இந்த திருவிழாவை கொண்டு செல்ல வேண்டும் அவர்களையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் திருவிழாவாக இது நிறைவேற வேண்டும் அப்படின்னு

நல்லது நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானொலியில் சந்திக்கும் ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேர்களே.